ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய பரதாய சுரஹ்ரியாய லம்போதராய சகலாய ஜகத்திதாய நாகாநனாய ஸ்துத்யக்ய விபூஷிதாய கௌரீசுதாய கணநாத நமோ நமஸ்தே. சாந்தாகாரம் பிருதகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம்